ஆதாஹி முல்ல பாயே முல்லா சமாஹி முல் தர்ம முல் தீபான முல்லா துல்லா முல் பரவான அமுல் பாசீசா முன்னீசான முல்லா கர்ம முல் பரவான ஆ முல்லு முலையாக்கா நாஞ்சாய் ஆக்கா கரை லெவலாய் ஆக்கா வேத பாடு புராண ஆக்கா பட கர வக்கியான ஆக்கா பிரம்ம ஆக்கா இந்தி ஆக்கா குபீத குவிந்த ஆக்கா ஈஸ்வரி ஆக்கா

அனங்கீயநாத்தே நிரசங்கி பரமாத்தே நமோ பானபானே நமோ மானமானே நமோ பானபானே நமோ பானபானே நமோ சந்திரச்சந்திரே நமோ பானபானே நமோ.

குடியார் மக்கிட்டவே மத் பிட்ட உன சாடா பிட்ட தன் பிட்ட பிடுக்கிறேன் மஞ்சுட்ட சொல்லி பரேன் கஹு நானக் சச்சு தியாய சுச்சு ஹோவே தான் சச்சு பாய போ.